0: சேர்றா பிளேஸு.
1: இன்னும் மாறுறீங்க, கொட்டி பெஞ்சு தர டோஸு.
2: Hey, don't stop dancing. Puna galu loading.